அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 FM 690 MHz தொண்ணூற்று 6 98.2 கேப்பன்பாளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வழக்கமாக காலைதோறும் இதே சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை மே 7 என்ன நடக்குமோ இது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே நமக்கு தேவைதான்.

0: ஓடிப்பார் உயராதவன் எவனும் இல்லை. சோர்ந்து விடாதே, சோகத்தில் ஆழ்ந்து விடாதே. உலகம் பெரியது, அதனால் அதில் உள்ள வாய்ப்புகளும் அதிகமே.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1985 சித்தம்பர் மாதத்தில் படம் நான்காம் தேர்ந்தெடுக்க வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் இதய கோயில். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். திரைப்படத்தில் நடிகர் மோகன், நடிகை ராதா மேலும் நடிகை அம்பிகா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்பட சமத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள், பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: பெருமை உடையவர்கள் எப்போதும் தாழ்மையாக இருப்பார்கள். தன்னைத்தானே உயர்த்தி பேசுவது சிறுமையே தரும். ட்ரூ கிரேட்னஸ் கம்ஸ் வித் ஹியூமிலிட்டி. செல்ஃப் அட்மிரேஷன் லீட்ஸ் டு ஸ்மால்னஸ்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீபாந்தோழியில் இந்த அதிகாலியில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் தல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லர்கள் அனைகள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இந்த அதிகாலியில் சூரியன் ஒளிரி உடைக்கின்றது. மேலும் நல்லவேளை இந்த இன்னைக்கு வெயில் காலம், மேலும் குளிர்காலம் ரொம்ப தூரம் அல்ல. ஆமாம், இம்மேலும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் உங்களுக்காக இசை மாடை இப்பொழுகின்றது. ஜஸ்ட் 8 மணி வரை
1: ஆரம் ஃப்ரீ வானொலி.

அமர்லி தமிழ் மக்களின் அன்பு நடிகராக திகண்ட இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் தலைவராக புதிய பொறுப்பை ஏற்றிருப்பது பலருக்கு மகிழ்ச்சியும் புதிய நம்பிக்கையும் அளிக்கிறது. மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் நல்லாட்சியை வழங்கி தமிழகத்தை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அவர் சிறப்பாக செயல்பட நம்முடைய நல்வாழ்த்துக்கள்.

அமமின்றிய இந்த அழகன காலையில் சூரியன் போல ஒளி வீசும், நம்பிக்கையுடன் மலர் போல மனம் மலர்த்தும், வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இன்னும் ஒரு நல்ல நாள் என்னை காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையே மட்டும் விடாதீர்கள். இந்த காலை உங்கள் வீட்டில் சிறப்பையும் உங்கள் மனதில் அமைதியையும் உங்கள் முயற்சியில் வெற்றியையும் கொண்டு வரட்டும்.

ஆமாம், இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் மேலும் வீட்டில் அம்புடன் குடும்பத்தை கவனிக்கும் அம்மாமார்களுக்கும் எங்கள் இதயம் கடிந்த இனிய காலை வாழ்த்துக்கள்.

Many more happy returns of the day. இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 7ஆம் தேதி அடுத்த பாடலில் நாம் யூனியன் பகூரை சேர்ந்த கிசந்தன், திசிகா, மிது, ரிஷ்னா, அஸ்லேமிலும் நிலேஷ், உவன், ஸ்ரேயா, கேஷரி, அயூஷ், கொடகன், அடவி, லட்சுமி, வேணும் கியான், மோத மருதமுட்டி, உங்கட பிள்ளை, சதையான், வைத்திலிங்கம், மேலும் பிச்சுபாவரை சேர்ந்த நாயக்கன், முத்துசாமி, முந்துசுவாமி குடும்பத்தார்களாக இருக்கும் நாம் வணங்குகின்றோம். மேலும் இதேவற்றை நாம் சமைப்பியோரு சேர்ந்த யுவிலன் இராமசுவாமி, தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கிக்கணும். அப்பா சுந்தரன், அம்மா ருபினா, செந்திலன், திலன், அம்மாய் மணி, தத்தா கோபால், சித்த பசங்கரன், வினேசன், சின்னம்மாவாணி, யுவானா, சிவகார்த்திகேயன், ரூணா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதேவற்றை நாம் கோமோதில் ஊரைச் சேர்ந்த இதன் தாந்திராயம், தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கிக்கணும். மேலும் அலந்த கிராவணி, அப்பாய் மனோன், தத்த வாசன், அத்தை வாணிகா, வீரேனா, விஷால், கர்ஷினா, தாந்திராயன், ராஜ்குமார், அம்மா வினுதயாவு ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் மூக்காவூரைச் சேர்ந்த மல்லிகை, விஷ்ணு, அழகன், சுசீலா, ஓவியன், காசினி ஆகியோருக்கும் அம்மனை நாம் வணங்குகின்றோம். இதே வாட்டை நாம் ஹரிஷனோ ஊரைச் சேர்ந்த சச்சுதா, மனோதா, செல்வா, ஹரிஷனு, திருக்கோயில் சங்கத்தார்கள் ஆகியோருக்கும் அம்மனை நாம் வணங்குகின்றோம். மேலும் சிறப்பாக எந்த படையினை நாம் நதேஸ் திருவள்ளில் ஆலன்ஸ் ஊரைச் சேர்ந்த பூவானா, மேலும் புவிசா மருதை அவர்களுடைய பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அப்பாய் பொன்னு, அம்மாய் சரஸ்

இந்த அழகான காலையை நிறுத்தி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் நாள் முழுவதும் சந்தோஷம் அமைதி வெற்றி இவற்றால் நிரம்பதியாக இருக்கட்டும். சிரித்து கொண்டு இருங்கள், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.